அகங்காரம் பாபாத்மா மித்திரம் தஜந்த் சத்தரம் திருணந்த் அனைக்கு மாயா விஸ்தீரனே ஆவந்த் ஜாவந்த் தகந்த் ஜீயா துக் சுக் பஹுபோகணே பரம் பியான் உதயான் ரமணம் மகாபிக்கட் அசாத ரோகணே